0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டு கூடா
1: அக்கடி பக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கா திக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ
2: Let's go, boys!
3: Feel the panja.

My Radio 90FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா. My Radio 90FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா. My Radio 90FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா.

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்குடா. மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்குடா.

செட்டி மதலம் சவுட்டி போட்டுச்சு, செட்டி மதலம் சவுட்டி போட்டுச்சு.